சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் பாடல்களை தொகுத்து அனுப்பியவர் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களுடைய

விருப்பத்தில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. அவருடைய விருப்பத்தில் சின்ன சின்ன என்ற சொற்களில் பெரிய பெரிய பாடல்கள் வலம் வரும். இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். செந்தமிழ் பாட்டு. இந்த படத்திலிருந்து சின்ன சின்ன தூறல் என்ன, இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியன், கிருஷ்ணராஜ், அனுராதா ஸ்ரீராம் இந்த மூவர்களும் இணைந்து பாடிய பாடல் இதோ.

தொடக்கத்தில் அழகான ஒரு அருமையான ஒரு சின்ன சின்ன தூறல் என்ன என்ற பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள் இதயராகம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். சரியாக 3 மணிக்கு நம் நிகழ்ச்சி ஆரம்பமானதல்லவா, அந்த நேரத்தை குறிப்பிட்டுள்ளார் நம் மகேஷ் தம்பி அவர்கள். சிறப்பு. அடுத்து முதல் பாடல், சின்ன சின்ன தூறல் என்ன படம், செந்தமிழ் பாட்டு, எஸ்பி பாலசுப்ரமணியம், அனுராதா ராஜ் கிருஷ்ணா, இசை எம்எஸ் விஸ்வநாதன், இளையராஜா இருவர்கள் இசைந்து பாடிய பாட இசையமைத்த பாடல் என்று ஒரு அழகான ஒரு தகவலை தந்துள்ளார் மகேஷ் தம்பி அவர்கள். இதுதான் அவருடைய ஹைலைட், ஒவ்வொரு பாடலுக்கும் அழகாக ஒரு குறிப்பு. நன்றி. தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். மிக இந்த இனிமை இந்த பாடல் என்றும் பிரபுவும் கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் தேன்மொழி அவர்கள். அடுத்து காயத்ரி, கோவை காயத்ரி அவர்கள் அழகான இனிமையான பாடல், சின்ன சின்ன தூறலுடன் ஆரம்பிக்கின்றது, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. மகேஷ் தம்பி அவர்கள், நான் மும்பை சென்று கொண்டு பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், நான் இல்லை, அவர்கள் குடும்பத்தோடு சென்று கொண்டிருக்கின்றார்கள் பாடலை கேட்டு ரசித்து கொண்டு. சிறப்பு. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்ற நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, பாப்பா தூங்கிக் கொண்டு இருப்பாள் என்று நினைக்கிறேன். சிறப்பு. சின்ன சின்ன தூறல் என்ன மழைப்பாடல் மிகவும் அருமை, சின்ன சின்ன தூறல் என்ன மழைப்பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் மகேஷ் தம்பி அவர்கள். மும்பை சென்று கொண்டிருக்கின்றார் அல்லவா, அந்த ரயில் பெட்டியில் உட்கார்ந்து அழகாக பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார். சிறப்பு. அடுத்து சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், நன்செய் மண்ணும் புன்செய் மண்ணும் நீயும் வந்தால் பொன்னாய் மின்னும், அந்த பாடல் வரிகளை கண்மண் கொண்டு வந்துள்ளார். சிறப்பு சிறப்பு.

என்ன நேயர்களே, ஒரு வேலை காரணமாக ஒரு சிறு தடங்கல், அவ்வளவுதான். வேற ஒன்றுமில்லை. இதை நிகழ்ச்சிக்குள் வருவோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் மகேஷ் தம்பி அவர்கள், நாகர்குளம் மகேஷ் தம்பி, என் நண்பர்கள் சேர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் என்று ஒரு பதிவு. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், என் அக்கா அச்சு சவுண்டு எதுவும் வரல. என்னாச்சு அக்கா, சவுண்டு எதுவும் வரவில்லை. கொஞ்சம் இங்கே வேலை காரணமாக இபி ஆஃபீஸிலிருந்து வந்து விட்டார்கள். அவர்களுடன் கொஞ்சம் உரையாடல், அவ்வளவுதான். இதோ நிகழ்ச்சிக்குள் வருவோம். மும்பை டெல்லி சென்று நம் சபரி சொந்தங்களை எல்லாம் பறந்து கொண்டு இருக்கிறார்களே, ஏன் இங்கு வெயில் அடிக்கிறது என்றா என்று ஒரு தகவல் தேன்மொழி அவர்கள். இப்போ வருகிறது என்று மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பதிவிட்டுள்ளார்கள். பார்க்கலாம். நிகழ்ச்சி முடிவதற்குள் மறுபடியும் இபி ஆஃபீஸிலிருந்து வந்து விட்டால் முழுமையாக நடைபெறுமா நடைபெறாதா என்று தெரியவில்லை இந்த நிகழ்ச்சி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்து பாரதி கண்ணம்மா இந்த படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணம், சின்ன சின்ன கண்ணம்மா அருணி குரலில் இதோ இந்த பாடல். ஏனென்றால் மின்சார அதிகாரிகள் வந்து இருக்கின்றார்கள் வீடு பக்கத்தில், அந்த ஒரு பதட்டம்தான். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போமா. பாரதி கண்ணம்மா இந்த படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணம்மா, ஹரிணி குரலே.

அழகான அருமையான பாடல் அருணி குரலில் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், சிறப்பான பாடல், அருமை, கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் இரண்டாவது பாடலுக்கும் குறிப்பை அழகாக அனுப்பியுள்ளார்கள், நன்றி. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சின்ன கண்ணம்மா புத்தம் புது பூவாக உல்லாச குயிலின் தவிப்பு இனிய பதிவு என்று ஒரு அழகான ஒரு பதிவை அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார்கள், சிறப்பு. தேன்மொழி அவர்கள் அருணி குரலில் பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் சின்ன சின்ன கண்ணம்மா அழகான பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், இனிமை அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் பஞ்சாயத்தை முடித்துவிட்டு நம் நிகழ்ச்சியில் இணைந்து விட்டார். வாருங்கள் தம்பி வாருங்கள், தலையை ஆட்டிக்கொண்டும் சூப்பர் சாங் என்றும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள் நன்றிகள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் நம் சபரி வானொலியில் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் சின்ன சின்ன என்ற ஒரு சொற்களில் அமைந்த பாடல்கள் தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் நாம் அனைவரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசியா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:21. அடுத்த பாடலுக்கு செல்வோம். சங்கர் குரு இந்த படத்திலிருந்து சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும். இதோ கே.ஜே. யேசுதாஸ் ஜானகி அம்மா குரல். இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

நேயர்களே மன்னியுங்கள், இபி ஆஃபீஸிலிருந்து அதிகாரிகள் வந்துவிட்டார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மறுபடியும் இந்த நிகழ்ச்சி தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.

சபரி வானொலி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:33. சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி இதோ தொடர்ந்து உங்களுக்காக வளம் வர இருக்கிறது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் நண்பர் இப்பாளர் கீதம் நேசிக்கும் கீதநேசன். இன்று இதய ராகம் நிகழ்ச்சியை தொகுத்து அனுப்பியவர் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களின் விருப்பத்தில் தான் பாடல்கள் ஒழிக்க இருக்கிறது. கேட்டு மகிழ்வோம் நேய சொந்தங்களே. 3 பாடல்கள் ஒழித்து சென்று விட்டது. அழகான 3 பாடல்கள் கேட்டு மகிழ்ந்தோம். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக முதல் பாடலாக

செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் சின்ன சின்ன தூரல் என்ன என்று பாடல் ஒலிச்சென்றது. இரண்டாவது பாடலாக பாரதி கண்ணம்மா என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணம்மா என்ற இந்த பாடலும், மூன்றாவது பாடலாக அழகான ஒரு பாடல் சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன பூவே நீ கண்ணால் பாரு போதும் என்று அந்த பாடலும் ஒலிச்சென்றது. இப்பொழுது சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து சின்ன பூங்கொடி இது வருகிறது. கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

சின்ன சின்ன பூங்கொடி என்ற அழகான ஒரு பாடல், சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. அழகான ஒரு பாடல், இதுவரை நான் கேட்டிராத பாடல், நீங்கள் எப்படி என்று தெரியவில்லை, கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நேர் சொந்தங்களே, ராமாபுரம் பகுதியிலிருந்து அனுஷி அறிவிப்பாளர்கள் வேலையின் காரணமாக வெளியே சென்று விட்டார்கள். அதனால் யாம் நிகழ்ச்சி நடந்து வந்துள்ளோம். தவறு இருந்தால் மன்னிக்கவும் நேர் சொந்தங்களே. சின்ன சின்ன என்ற பதத்திலிருந்து பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. தென்காசி மாவட்டம் வேரக்கேரள மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் சின்ன சின்ன என்று வந்தால்தான் மகேஷ் பாடல் என்று பதிவிட்டுள்ளார்கள். நிச்சயமாக வரும் இனிமேல் என்று நினைக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்லி அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஓ அப்படியா, சர்வர் பாடல் அவளிக்கிறது, பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே உள்ளே வந்தேன் வாட்ஸ்அப்பில், அதான் தெரியல, பரவாயில்லை. அறிவழகன் மங்கை அவர்கள், இப்போ நம்ம இயக்குனர் நிகழ்ச்சி தருகிறார், நிச்சயமாக ஐயா கேட்டு மகிழ்ந்து பதிவுகளை தந்து உற்சாகப்படுத்துங்கள் நேர் சொந்தங்களே. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பு என்றும் மகிழ்ச்சி. தூத்துக்குடி செல்வி அவர்கள் 3 மணிக்குத்தான் நிகழ்ச்சி, ஆமாம் 3 மணிக்குத்தான் அவர்கள் வேலையின் காரணமாக வெளியே சென்று விட்டார்கள். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் இப்போ எதுக்கு இவர் வந்தார், சின்ன சின்ன பாடல்களை ஒளிபரப்புவதற்கே யாம் வந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சின்ன சின்ன பூங்கொடி அழகான பாடல் ஒலி சென்றது, கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கு நன்றி. கோவை காயத்ரி அவர்கள் ஒலித்த பாடல் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சின்ன கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன பூங்கொடி, ஜானகி அண்டு மின்மினி பாடி சென்றார்கள் அழகாக. இசை இளையராஜா என்று அழகான ஒரு குறிப்புடன் இணைந்துள்ளார் நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள், நன்றி ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியர் அறிவழகன் ஐயார்கள் அனுஷி அக்கா 3 பாடல் கொடுத்தாங்க, கொஞ்சம் வேலை காரணமாக நிகழ்ச்சி தர முடியல, அதனால் இயக்குனர் தருகிறார், சரியாக சொன்னீர்கள் ஐயா, அதுவே காரணம், சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் அவரே இப்போ தான் வந்திருக்காரு, இது என்ன கேள்வி என்று தூத்துக்குடி செல்வி அவர்களை கேட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு அதுதான் வேலையே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் என்றும், அறிவழகன் ஐயா அவர்கள் சின்ன சின்ன பூங்கொடியா பூவே கொண்டுள்ளார் என்று நினைக்கிறேன், பூங்கொடியுடன் சிறப்பாக அருமை ஐயா, நிறைய பூக்கள் இருக்கின்றன சிறப்பாக. தேன்மொழி முருகன் அவர்கள் மிக மிக இனிமையான பாடல் இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா ஒளிபரப்பான 4 பாடலையும் அழகாக பதிவிட்டுள்ளார், சிறப்பு ஐயா நன்றி. திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி தீபாக்குமார் அவர்கள் இணைந்துள்ளார்கள், அருமையான பாடல் மிகவும் அருமை என்றும் நன்றி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் ஓ சின்ன சின்ன என்ற தலைப்பில் தொடங்கும் பாடல்களா, அருமையான அழகான பாடல்களாகத்தான் இருக்கும் என்று பதிவிட்டுள்ளார்கள். உங்களை பார்த்திருப்பார்கள், அதனால் சின்ன சின்ன என்று பாடல்கள் எடுத்து கொடுத்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன், இருந்திருக்கலாம். அறிவழகன் ஐயா அவர்கள் நானும் இந்த பாடலை இன்று தான் கேட்கிறேன் என்று, ஆமாம் ஐயா நானும் இப்போது தான் கேட்கிறேன். தூத்துக்குடி செல்வி அவர்கள் ஓகே என்று பதிவிட்டுள்ளார்கள், சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் என் விருப்ப பாடல் தருகின்ற கீதா கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம், வாருங்கள் ஐயா மகிழ்ச்சி. ரகுபதி ஐயா அவர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் ஆனந்த கண்ணீருடன், ஆஹா இந்த நெஞ்சத்தை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நன்றி ஐயா நன்றி, கலங்காதீர்கள் கலங்காதீர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும், ரகுபதி ஐயா அவர்கள் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, எல்லாத்திற்கும் தான் ஆசைப்படுகிறோம், எங்கே ஐயா கிடைக்கிறது, உங்களுக்கு தான் கிடைக்கிறது என்று நினைக்கிறேன். உங்களுக்கும் கிடைக்கவில்லை என்றால் சங்கம் ஒன்று வைத்து விடுவோம், வருத்தப்படாதீர்கள், வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஏற்கனவே இருக்கிறது, பார்ட்டு 2 என்று வைத்துக் கொள்வோமா. அறிவழகன் ஐயா அவர்கள் எதுக்கென்ன அழறிங்க, பிரியாணி வேணுமா, பெரிய ஆணி வேணும், அதுதான் பிரச்சனை. ரகுபதி ஐயா அவர்கள் ஆஹா இப்பொழுதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று நினைக்கிறேன், இணைந்து விட்டோம் அல்லவா, மகிழ்ச்சி தானாக வந்துவிடும். மகிழ்ச்சியுடன் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக என்னவலே ஐயா, என்னவலே திரைப்படத்திலிருந்து அழகான பாடல், சின்ன சின்ன சுகங்கள், எத்தனையோ சுகங்கள் இருக்குது, சின்ன சின்ன சுகங்களையும் பார்ப்போம்.

சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையில் ஆயிரம் கொட்டி கிடக்கு என்ற அருமையான ஒரு பாடல், அழகான மென்மையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். என்னவளே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் கிருஷ்ணராஜ் இவர்கள் குரலில் ஒலித்து சென்றது. இசை எஸ் ஏ ராஜ்குமார் இசையில். சூப்பர் பாடல் எஸ்பிபி சார் என்று அழகான ஒரு பதிவு பதிவிட்டார் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள். சிறப்பையா நன்றி. ரெட்டையர்பட்டி தீபகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நீங்கள் அந்த நன்றிகள். ரகுபதி ஐயாவர்கள் சின்ன சின்ன சுகங்கள். ஆம், இது போன்று குட்டி குட்டி குழந்தைகள் நடனமாடுவதும் சின்ன சின்ன சுகங்கள் தான் ஐயா. சிறப்பான ஒரு பதிவு, அருமை. ரெட்டையர்பட்டி தீபகுமார் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்குது எஸ்பிபி சாவர் குரலில் என்று பாடல் பதிவிட்டுள்ளார்கள். சிறப்பு, நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள் அழகான ஒரு குழந்தை நடனமாடி கொண்டிருக்கிறது சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே. ஐயோ ஐயோ, ஏன் ஐயா இது ஜெண்டா ஐயா? கேட்கும் பார்க்கும் போதே பயமாக இருக்கிறது. இது போன்று பயமுறுத்தாதீர்கள் ஐயா எங்கள் குழந்தைகளை, எங்களையும். அறிவழகன் ஐயா அவர்கள் சின்ன சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்குமிங்கும் கொட்டி கிடக்கு, பாடலை கேட்பதே தனி சுகம். நிச்சயமாக சுகம்தான் ஐயா, சூப்பர் என்று பாராட்டினார். நன்றி, நன்றி ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் தன் வேலையை ஆரம்பித்து விட்டார் என்று நினைக்கிறேன். அழகான ஒரு நடன காட்சி, கேட் வாக் அல்ல, கேட் டான்ஸ். என் பரதநாட்டியம், ஆம், இவருடைய பரதநாட்டியம் இதுதான், கிளாசிக் டான்ஸ் என்று நினைக்கிறேன். இதுதான் அவருடைய டான்ஸ். சிறப்பாக இருக்கிறது ஐயா, கண்டு மகிழ்ந்தோம். இப்படியே ஆடிக்கொண்டே சென்றிருங்கள். சிறப்பாக அறிவழகன் ஐயா அவர்கள், எந்த பூவிலும் தேன் துளி உண்டு, எடுத்து குடிக்கும் அறிவு உள்ள வண்டு. நீங்கள் குடிப்பீர்கள் ஐயா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிறப்பு. காயத்ரி அவர்கள், கோவை காயத்ரி அவர்கள் அழகான பாடல், தேடி தந்தமைக்கு மிக்க நன்றி மகேஷ் சகோதரி என்று பாடலை அனுப்பியவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள் கோவை காயத்ரி அவர்கள். நன்றி, நன்றி. ரெட்டையார்பட்டி தீபகுமார் அவர்கள் மிகவும் அருமையாக உள்ளது, தத்துவமான பாடல்களை தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றிகள் ஐயா என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்கள், நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். நெஞ்சாத நன்றிகள். ரகுபதி நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ஜெண்டா என்று சொன்னவுடன் ஐயோ உங்களை பார்த்தா பயமாக இருக்குது என்று அந்த நாய்க்குட்டி உள்ளே போய் படுத்துக்கொண்டது, பயந்து போய். வேண்டாம் ஐயா, இந்த பயமுறுத்தல் எல்லாம் வேண்டாம். தேன்மொழி முருகன் அவர்கள் எஸ்பிபி குரலில் பாடல், அருமை என்றும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் சின்ன சின்ன சுகங்கள் என்று பதிவிட்ட நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் பதிவிற்கு சூப்பர் என்று பாராட்டினார்கள். நன்றி, நன்றி தெரிவித்துக்கொண்ட நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது சின்ன சின்ன பாடல்கள் தான். சின்ன சின்ன வரிகளில் பாடல் விழுந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன மழைத்துளிகள், அழகான பாடல். என் சுவாச காற்று என்ற திரைப்படத்திலிருந்து எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் சித்ரா குரலில், ஏ ரகுமான் இசையில். இதோ கேட்டு மகிழ்வோம். சின்ன சின்ன மழைத்துளிகள் சேர்த்து வைப்போமோ.

என் சுவாச காற்றி திரைப்படத்திலிருந்து அழகான இனிமையான மென்மையான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் சித்ரா குரலில் ஏ ரகுமான் இசையில் அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பகிரின் பக்கத்தில் இருந்து நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் பாடலையும் பாடியவர்களையும் இசையமைப்பாளரையும் அழகாக பதிவிட்டுள்ளார். நன்றி சிறப்பு ஐயா, மகிழ்ச்சி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சிறப்பு மகிழ்ச்சி போதும் போதும் ஐயையோ சிறப்பு மகிழ்ச்சி என்று ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்களும் ரகுபதி ஐயா அவர்கள் போதும் போதும் என்று சொல்லியுள்ளார். ஏன் என்று தெரியவில்லை. இங்கே மழையே இல்லை ஐயா, அதுக்குள்ள நீங்கள் மழையை நிறுத்தி விடுகிறீர்கள். சின்ன சின்ன மழை துளிகளாவது வரும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள். நீங்கள் போதும் என்று நிறுத்துகிறீர்கள். உங்கள் பகுதியில் நிறைய மழை பெய்துவிட்டது என்று நினைக்கிறேன். அப்படியா ஐயா, தெரியவில்லை. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் இனிமையான இசை கைத்தட்டி பாராட்டினார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள் மலையாள பாடகர் எம்ஜி ஸ்ரீகுமார் மலையாள பாடகர் தமிழ் அழகாக பாடியிருக்கிறார். சிறப்பையா நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் அழகான ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார்கள். ரகுபதி ஐயா அவர்கள் யாருடன் ஐயா இந்த நடனம்? சின்ன சின்ன மழை துளிகள், மழையில் ஆடிக்கொண்டு இருக்கிறீர்களா? இல்லை, ஏனோ எங்கு கிளம்பி விட்டார், எங்கு கிளம்புகிறார் என்று தெரியவில்லையே. ஐயா இருங்கள் ஐயா, இன்னும் ஒரு 4 பாடல்கள் இருக்கிறது. நீங்கள் தானே ஐயா எங்கள் பலம். நீங்களே கிளம்பிவிட்டால் எப்படி ஐயா? பாடலை கேட்டுக்கொண்டிருப்பவரே ரயிலில் சென்று கொண்டு, ஆமாம், தொடர் வண்டியில் சென்று கொண்டு தொடர்ந்து பாடலை கேட்கிறார். நீங்கள் ஒரே நின்று இடத்தில் நின்று கொண்டு வேலையை பாருங்கள் ஐயா, கேட்டுக்கொண்டே எங்கும் செல்லாதீர்கள் ஐயா என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். காயத்ரி அவர்கள் அடடா ஆஹா என்று பாடலை பின்பற்றாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான பாடல், தேர்வு செய்த உள்ளத்துக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்றும் பாராட்டுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன் என்று மழையில் நனைந்து கொண்டே ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். உற்சாகமாக சிறப்பு. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், சூப்பர் என்றும் அற்புதம் என்றும் பாராட்டுள்ளார்கள். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் அனைத்து பாடல்களும் அருமை என்று பாராட்டுள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இவர்தான் எம்ஜி ஸ்ரீகுமார், நான் பார்த்திருக்கிறேனா என்று தெரியவில்லை ஐயா, இப்பொழுது கண்முன் கொண்டு வந்துள்ளீர்கள். சிறப்பு. எனக்கு வேண்டாம் கிதனேசன் ஐயா அவர்களுக்கு கொடுங்கள். எங்கே அவர் அப்படியே பணமும் பொண்ணும் பொருளும் கொண்டு வருகிறார், உங்களுக்கு வேண்டாம் என்கிட்டு சொல்கிறீர்கள். அவருக்கு கிடைத்தால் எடுத்துக்கொண்டு இதை ஓடுகிறார், ஓடி விடுவார். நீங்கள் அவரிடமிருந்து வாங்கி விடுவீர்களா? எப்படி வாங்குவீர்கள்? அறிவழகன் ஐயா அவர்கள் மழை வருவதற்கு முன் கொடை பிடித்து விட்டார் என்று நினைக்கிறேன். சின்ன சின்ன மழை துளிகள் என்று பசுமையாக இருக்கிறது, மேகக்கூட்டங்கள் நீளமாக இருக்கும், இது கொடைதான் என்று நினைக்கிறேன் ஐயா என்று கண் சரியாக தெரியவில்லை. கொடைதானே ஐயா, சின்ன சின்ன மழை துளிகளோடு இணைந்துள்ளார். ரகுபதி ஐயாவர்கள் ஐ எம் இம்ப்ரெஸ்டு. எதற்கு ஐயா இம்ப்ரெஸ்டு? நான் வரவில்லை ஐயா இந்த விளையாட்டிற்கு, நீங்களே பாருங்கள் அந்த விளையாட்டை. தேன்மொழி முருகன் அவர்கள் மழையில் நனைஞ்சிருவோம் என்று ஓடுகிறாரா? ஓடினால் மழை வராது ஐயா, ஓடாதீர்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் அழகான ஒரு மென்மையான ஒரு நடன காட்சி. சிறப்பு ஐயா. ஐயா இது ஐயா இல்லை, அல்ல பெண் போல் தெரிகிறது, இருக்கட்டும் பரவாயில்லை. அறிவழகன் ஐயா அவர்கள் நாட்டாமை அண்ணன் அடுத்த பஞ்சாயத்து கிளம்பிட்டார். எங்க பஞ்சாயத்துன்னு என்று தெரியவில்லை. ஓ, அதுக்குத்தான் இந்த குடையா? இருக்கட்டும், நீங்கள் மழைக்கு குடை பிடித்தீர்கள் என்று நினைத்தேன். அது குடைதான் ஐயா, ரைட், சரி சரி, அது பச்சை வண்ணத்தில் இருக்கிறது. சிறப்பு ஐயா. சின்ன சின்ன மழை துளிகள் வரட்டும் ஐயா, குடைபிடித்து கெடுத்து விடாதீர்கள். நாட்டாமை அண்ணன் எந்த பஞ்சாயத்திற்கு, எங்கே ஐயா சொல்லுங்கள். தீர்ப்பு எப்படியும் நல்லபடியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நல்லபடியாக முடித்து விட்டு வாருங்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

ரோஜா இல்லை, ரோஜா படத்திலிருந்து சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்க ஆசை, என்னால் முடியாது, சிறகே இருந்தாலும் என்னால் பறக்க முடியாது என்பதை தெரிவித்துக்கொண்டு இதோ பாடல் பறந்து வருகிறது, கேட்டு மகிழுங்கள்.

இனிமையான இதமான மென்மையான ஒரு அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். ரோஜா திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. நாகர்கோவில் மகேஷ் ஐயர் விருப்பத்தில்தான் இன்று பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. இதயராகம் நிகழ்ச்சியில் ரகுபதி ஐயா அவர்கள் வருவதற்கு முன் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவரை சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என்று சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறார். மின்மினி குரலில் ஏ ரகுமான் இசையில் பாடல்கள் அழகாக ஒலிச்சென்றது என்று பதிவிட்டுள்ளார் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர். நெஞ்சாத நன்றிகள் ஐயா. ரகுபதி ஐயா அவர்கள் யாரை தேடுகிறார் என்று நினைக்கிறேன் தெரியவில்லை. ஐயா யார் ஐயா? சின்ன சின்ன ஆசை ரோஜாவையா? இல்லை, எனக்கு தெரியவில்லை ஐயா யார் என்று நீங்களே சொல்லிவிடுங்கள். நான் வேறு ஏதேனும் சொல்லிவிட்டால் சண்டையாகிவிடும். வேண்டாம், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் என்று நீங்களே பதிவிட்டு விடுங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் சின்ன சின்ன மூக்குத்தியா சவப்பு கொள்ளு மூக்குத்தியா, அந்த பாடல் இல்லையா மகேஷ்? இருக்குது இருக்குது, எல்லாம் இருக்குது. சின்ன சின்ன மூக்குத்தியும் இருக்குது, பெரிய பெரிய கல்லும் இருக்குது. ரகுபதி ஐயா அவர்கள் அழகான மென்மையான ஒரு சின்ன சின்ன குழந்தை நடன காட்சி சிறப்பு மகிழ்ச்சி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என்று பறந்து கொண்டிருக்கிறார். இது கீதநேசன் ஐயா அவர்களுக்கு அங்கே இருந்து அப்படியே பறந்து வாருங்கள் ஐயா, யாம் இருக்கும் இடத்திற்கு வரவேற்கிறோம் உங்களை பணியன்புடன். வணக்கம் வணக்கம் வாருங்கள். ரகுபதி ஐயாவர்கள் சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை என்று குழந்தை நடன காட்சி சிறப்பு மகிழ்ச்சி கண்டுகளித்தோம் ஐயா, சிறப்பாக இருக்கிறது உங்கள் பதிவு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடல் அற்புதம் என்று பாராட்டினார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று மலர்தூவி வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். ரோஜாவை தூவி, ரோஜாவுக்கே ரோஜாவா? ஆம், ரோஜா படத்திலிருந்து தான் அந்த பாடல், அதனால் ரோஜாவையே தூவுகிறார்கள். கரூர் ரகுபதி ஐயார்கள் பகவானே பகவதியே, அஹோ இது வேறு என்று நினைக்கிறேன், பறப்பதற்காக அந்த பதிவு பதிவிட்டுள்ளார். பகவானே என்று ஆச்சரியத்துடன் பார்க்கிறார் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள். பறப்பதற்காக சிறப்பு. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் வண்ணத்து பூச்சியை வண்ண வடிவில் பறக்க விட செய்துள்ளார், சிறப்பாக அருமை நிகழ்ச்சி, மிக மிக அருமை. வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள், நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள் ஏனோ தெரியவில்லை, சலிப்பா இல்லை, எங்கேயாவது கிளம்பி விட்டீர்களா ஐயா? அவர் சொன்னது போல் பஞ்சாயத்திற்கு எங்கேயாவது கிளம்பி விட்டீர்களா? தேன்மொழி முருகன் அவர்கள் சூப்பர் சூப்பர் சாங் என்றும் மனதேவரிடம் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டினார்கள். ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் பாடலுக்கு சூப்பர் என்று பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் பூனையாக மாறி மேகத்தில் ஊடுருவி பாடலை கேட்டு பாடல் சூப்பர், எனக்கும் சிறகடிக்க ஆசை என்று சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறார் அருமை ஐயா. அறிவழகன் ஐயா அவர்கள் சின்ன சின்ன ஆசை பாடலை ஆசையாக கேட்டு மகிழ்ந்தேன், அனைவரும் கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா, கேட்ட உள்ளத்துக்கு நெஞ்சாத நன்றிகள், நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள் ஐயா எனக்கு ஒரு ஆசை ஐயா என்று பதிவிட்டுள்ளார்கள். என்ன ஆசை ஐயா? இது இந்த முதல் மரியாதையில் வருவது போலே இருக்குது. ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், ஐயா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், அதுபோன்று இருக்கிறது ஐயா இந்த பதிவு. பயமாக இருக்கிறது, எது வேணாலும் சொல்லிவிடுங்கள் ஐயா நேரடியாக. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ஆஹா, இது என்ன ஐயா? இது பிரேக்ஃபாஸ்டா? இல்லை என்று தெரி, தோசை கண் என ஆசை தோசை அப்பளம் வடை. ஐயையோ என்னையா இது? நாகர்கோவில் மகேஷ் ஐயாவில் பதிவிட்டுள்ளார்கள் எனக்கு ஒரு ஆசை என்பதற்கு ஆசை தோசை என்றும் சிறப்பான ஒரு பதிவு. எல்லா சட்டினியும் இருக்கிறது, வேண்டுபவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அறிவழகன் ஐயாவர்கள் தைரியமாக கேளுங்க, நீங்கள் தான் தைரியமாக. யாருக்கிட்ட கேட்குறீங்க? நம்ம இயக்குநர்கிட்ட தானே? ஆமாம் ஆமாம், நீங்கள் தைரியமாக கேளுங்க, நீங்கள் தான் தைரியமான ஆளாச்சே, கேளுங்க ஐயா கேளுங்க. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் இன்று வளம் கொண்டு கொண்டிருக்கும் சின்ன சின்ன பாடல்கள் மிகவும் அருமையாக உள்ளது, இனிமையான பாடல்களை தேர்வு செய்த மகேஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துகள் நன்றிகள் பல என்று சூப்பர் பாராட்டியுள்ளார்கள் கைத்தட்டி, அருமை அருமை. நாகர்கள் மகேஷ் ஐயா அவர்கள் தேன்மொழி முருகன் அவர்களுக்கு போட்ட பதிவிற்கு இந்த மூக்குத்தி போதுமாக்கா? ஆஹா, தலைமுறையே தள்ளும் ஐயா இந்த ஒரு மூக்குத்தி. சின்ன சின்ன மூக்குத்தியா ஐயா இது? காப்பு போல கையிலேயே மாட்டிக்கொள்ளலாம் போல இருக்கிறது ஐயா, சிறப்பு உங்களுக்கு, பெரிய மனசு ஐயா. சென்னை அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பாடல் பதிவு, காதுகளை இனிமையாக வருடி செல்லும் பாடல் என்று அழகான ஒரு பதிவை பதிவிட்டுள்ளார்கள், அருமை அருமை. தேன்மொழி முருகன் அவர்கள் ஐயோ இது மூக்குத்தியா? காதில் போடுகிற வளையத்தை கொண்டு போய் போட்டாங்க என்று பதிவிட்டுள்ளார்கள். ஏதோ ஒன்று
கிராம் எடை அதிகமாக கிடைக்கிறதா, அது வகையில் சந்தோஷப்பட வேண்டும். இது வந்து கலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். மூக்கில் இருக்குது, மூக்குச்சி தான். ஆமாம் ஐயா, மூக்கில் இருந்தால் மூக்குச்சி தான், சரியாக சொன்னீர்கள். சபரி வானொலி வழங்கும் இதய ரகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன சின்ன சின்ன பதங்களிலிருந்து பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் ரோஜா பாடல் ஒளிச்சென்றது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக பூவிழி வாசலிலே என்ற திரைப்படத்திலிருந்து கேஜே ஏசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல், இசை இளையராஜா. சின்ன சின்ன ரோஜா பூவே செல்ல கண்ணே நீ யாரு? யார் ஐயா யாரு? நீங்கள் யாரு? மும்பையில் என்ன என்னத்துக்காக போகிறீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். மும்பைக்கு எதுக்கு போகிறீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள்.

பூவிழி வாசலிலே திரைப்படத்திலிருந்து மென்மையான ஒரு பாடல், இதமான பாடல். கேஜே ஏசஸ் குரலில் பாடல் வெளிச்சென்றது. இசை இளையராஜா இசையமைத்து அழகான ஒரு பாடல். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் பாடலையும் பாடத்திற்கான படத்தையும் பாடியவர்களையும் இசையமைத்தவர்களையும் அழகாக பதிவிட்டார். நன்றி நன்றி சிறப்பையா அருமை. கரூர் ரகுபதி ஐயாவர்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். சின்ன சின்ன ரோஜா பூவே பாடலுக்கு சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் பாச்சா படம் பார்க்கத்தான். ஓ பாஷா, நீங்கள் ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொன்ன மாதிரி தானையா? சரி சரி, படம் பார்க்கத்தான் செல்கிறார் என்று நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள். இங்கு ஓடாத படம் ஐயா அங்கே ஓடுகிறது. மும்பையில் இந்தி தெரியுமா ஐயா? எனக்கு எவ்வளவோ தெரியாது ஐயா. குச்சி குச்சி ஹதஹை அது மட்டும்தான் தெரியும் ஐயா. இந்தி நெகிமாலும். ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் அழகாக புன்னகை சிந்தி கொண்டிருக்கிறார்கள், மகிழ்ச்சி. ரகுபதி ஐயா அவர்கள் சூப்பர் சாங் என்று பாராட்டினார்கள், சூப்பர் என்றும் பாராட்டினார்கள் ரகுபதி ஐயா அவர்கள். ஆஹா, என்ன ஒரு மென்மையான நடனம் ஐயா! இதை நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அழகான ஒரு நடன காட்சி ரகுபதி ஐயா அவர்களுடையது, சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் பாட்ஷாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார், கண்களித்தோம் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சின்ன சின்ன ரோஜா பூவே செல்லக்கனே நீயாறு. கேஜேஎஸ்எஸ் குரலில் பாடல் அருமை இனிமை. அருமையான பாடலை தேர்வு செய்த மகேஷுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்பாக பொறுப்பாக தொகுத்து வழங்கிய அனுஷா அக்காவுக்கும், ஐயோயோ, ஓஹோ, அனுஷா அக்காவுக்கும் நமது இயக்குனர் அவர்களுக்கும் நன்றி. ஒருவேளை என்னைத்தான் மாற்றிவிட்டீர்கள் என்று நினைத்து பயந்து விட்டேன். மகிழ்ச்சி நன்றியுடன். ரெட்டியார்பட்டி தீபா குமார் அவர்கள் அழகான மெலோடி சாங், சோகத்திலும் சுகமான இனிமையான பாடல் என்று பாராட்டினார்கள், நன்றி. ரகுபதி ஐயா அவர்கள் அவரும் மும்பைக்கு கிளம்பிவிட்டாரா? தனது இரு சக்கர வாகனத்தில் ஐயா நீங்கள் செல்வதை பார்த்தால் அவர்களோட முன்னாடி செல்வது இருக்கிறது. வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் ஐயா, வேகத்தை குறைத்துக் கொள்ளுங்கள், விவேகமாக இருங்கள். ரகுபதி ஐயா அவர்கள் அழகாக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார், சின்ன சின்ன ரோஜா பூவே என்று சிறப்பு. தென்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, மிக இனிமை இந்த பாடல் என்றும் கேஜேஎஸ் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அருமை. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் நம்மாலும் மகேஷ் பாருப்பா என்று சத்யராஜ் அவர்கள் கூறுகிறார்கள், கலக்கிறாரு சிறப்பாக. தேன்மொழி முருகன் அவர்கள் சின்ன சின்ன ரோஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அழகான ஒரு நடனம், ரோஜாவும் ஆடுகிறது, அருமை. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒழித்த பாடல் அழகான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அறிவழகன் ஐயா அவர்கள் ரோஜாவை அவர்கள் வீட்டு தோட்டத்து ரோஜா என்று நினைக்கிறேன், சிறப்பையா, அருமை, அழகாக பூத்து குலுங்குகிறது, மகிழ்ச்சியுடன் கண்களித்தோம். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இந்தி நகிமால், ஐயையோ ஏனையா, இப்போ அங்கு சென்று என்ன செய்வீர்கள் என்று தெரியவில்லை. இந்தி எனக்கு தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் ஐயா. ஒரே ஒரு வழி இருக்கிறது ஐயா, எந்த நாடு சென்றாலும் மௌன மொழி. ஆம், உண்மையாக இருந்துவிட்டால் எந்த நாட்டுக்கும் செல்லலாம், ஆனால் பொருள் புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொண்டால் எங்கு வேணாலும் செல்லலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிலையத்தில் நேரம் மாலை 4:21. இந்த நிமிடத்தில் நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் கண்ணெதிரே தோன்றினால் யாரவள் தெரியவில்லையே, சின்ன சின்ன கிளிதான் தோன்றியது போல இருக்கிறது, சின்ன சின்ன கிளியே என்ற ஒரு பாடல் தேர்வு செய்துள்ளார். இது அவருக்காகவும் அனைவருக்காகவும்.

ஒழித்து ஓய்ந்து சென்ற அந்த இனிமையான பாடல் கண்ணெதிரே தோன்றினாள் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒழிச்சென்றது. ஹரிஹரன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில், தேவாவின் இசையில் சின்ன சின்ன கிளியே என்று. பயிரின் பக்கத்தில் இணைந்து நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் ஊமை பாஷையை, ஐயா உண்மை எனக்கு கேட்கவில்லை ஐயா, சிறப்பு, அதையே பின்பற்றுங்கள், பார்த்து நடந்து கொள்ளுங்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சின்ன கிளியே, சின்ன சின்ன கிளியே இனிய பாடல் பதிவு சிறப்பு என்று வாழ்த்தியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் கிளியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் பாடலுக்கு ஏற்றார் போல் அருமை. தேன்மொழி அம்மன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்று பாராட்டினார்கள். மற்றும் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் நீங்கள் வேற லெவல் ஜி என்று பாடலை தேர்வு செய்தவருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் கோல்டன் லைட் என்று பாராட்டியுள்ளார்கள் சிறப்பாக. தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் கோல்டி கேர்ள் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர், உங்களுக்கு இதயம் கிடைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துள்ளார்கள். பாடல் இனிது என்று தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி. நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை, மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார்கள் சிறப்பாக. கரு ரகுபதி ஐயாவர்கள் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள் என்று இதயத்தை தவழவிட்டிருக்கிறார் சிறப்பாக, சூப்பர் என்றும். ஆஹா என்னையா இது, வந்துட்டாங்க ஐயா வந்துட்டாங்க என்று வந்துவிட்டது. இது சின்ன சின்ன கிளி அல்ல ஐயா. ஆம், இதோ ஐயோ வெடித்து விட்டது ஐயா, அணுகுண்டு வெடித்து விட்டதே ஐயா, சுக்கு நூறாகிவிட்டது. யாருடைய இதயம் என்று தெரியவில்லை. கரூர் ஐயா செல்லாதீங்களே ஐயா, இருங்கள் ஐயா. சரி, நாம் கிளம்புவோம். குண்டு வைத்ததற்கா ஐயா, இதற்கு ஒரு பஞ்சாயத்தா? வேண்டாம் ஐயா, இருங்கள், இன்னும் ஒரு சில பாடல்கள் இருக்கிறது, முடித்துவிட்டு நாமும் கிளம்புவோம். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் என்ன குண்டு, வத்தலை குண்டு, ஆஹா இது வெடிகுண்டு, இது டி ராஜேந்திரன் பாலியல் சொல்ல வேண்டும் ஐயா என்று எனக்கு தெரியவில்லை. இது வத்தலை குண்டு, இது வெடிகுண்டு, இது அணுகுண்டு என்று குண்டு குண்டாக தூக்கி போட்டால் நான் என்ன ஆவாது? இருக்கட்டும், பரவாயில்லை. அணுகுண்டு வெடித்த நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களுக்கு தண்டனை வழங்க ரகுபதி ஐயா அவர்கள் கிளம்பிவிட்டார்கள் நிகழ்ச்சிக்கு. அடுத்த பாடலாக சபரி வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஒழித்த பாடல்கள் அனைத்தும் சின்ன சின்ன என்று ஆரம்பித்தாலும் பெரிய பெரிய சந்தோஷத்தை தந்து கொண்டிருக்கிறது பாடல்கள் அனைத்தும். மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக, இது தேன்மொழி முருகன் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு பாடல், சின்ன சின்ன மூக்குத்தியாம் சிவப்பு கொள்ளு மூக்குத்தியாம் என்ற இந்த பாடல் கேட்டு மகிழ்வோம் நேர் சொந்தங்களே.

0: சிமிட்டு குத்தியா, கண்ணை சிமிட்டு குத்தியா, உன்னை கண்ணை சிமிட்டு குத்தியா.
1: அழகான இனிமையான பாடல் பொறுமையாக சென்றது. கண்ணை சிமிட்டுற முக்குத்தியாம் என்று நாம் மட்டும் ஒரு கண்ணை சிமிட்டினால் கண் அடிக்கிறான் என்று அடிக்க வருகிறார்கள். மூக்குத்தி மட்டும் கண் சிமிட்டலாமா தெரியவில்லை. அழகான பாடல் வழி சென்றது. தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல், மிக்க மகிழ்ச்சி என்று பாராட்டினார்கள். கிரேட் என்றும் நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், இந்த மூக்கில் இருக்கும் மூக்குத்தி தான் சின்ன சின்ன மூக்குத்தி. ஆமாம் ஐயா, இது சின்ன சின்ன மூக்குத்தி தான், ஆனால் இது செலவுக்கு கட்டுப்படியாகாது ஐயா, அந்த மூக்குத்தி தான் சிறப்பு. ரகுபதி ஐயாவர்கள், இந்த மூக்குத்தியை ஐயா ஏன் ஐயா இப்படி பார்க்கிறீர்கள், குறுகுறு என்று பார்க்கிறீர்கள் ஐயா, அந்த ஃபோட்டோவே வெட்கப்படும் போல் இருக்கிறது, இல்லை பயப்படும் போல் இருக்கிறது, நீங்கள் பார்ப்பதை பார்த்தால் எனக்கே பயமாக இருக்கிறது, அதை சாப்பிட்டு விடுவீர்கள் என்று நினைக்கிறேன். வேண்டாம் ஐயா, விட்டு விடுங்கள், அது யாருடைய தெரியவில்லை எனக்கு. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள், பாடல் மிகவும் அருமை என்று பாராட்டினார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள், பதக்கத்தையும் தருகிறார்கள், பெற்றுக்கொண்டோம். அருமை வாழ்த்துக்கள் என்றும், மனதை தொட்ட பாடல் என்றும், சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டினார்கள். நன்றி. ரகுபதி ஐயாவர்கள், நெசமாவா, நெசமாவா என்றால் எதற்கு ஐயா இந்த நெசமாவா என்று தெரியவில்லை, நீங்களே சொல்லுங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு கை கொடுத்து பாராட்டினார்கள். அருமையான பாடல் என்று நீங்கள் சொன்ன பாடல் தான். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், தேன்மொழி அக்காவிற்கு இந்த பாடல் வழங்கிய கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள் பல என்று நன்றி தெரிவித்துள்ள, நன்றி நன்றி, உங்களுக்கு நன்றி ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கி சரியான பாடல் என்றும், வழங்கியதற்கு நன்றியும், பழமையான பாடல்கள் என்றும் இனிமை, பாடல் தேர்வு செய்த நண்பருக்கு ஐயோயோ நீங்கள் தான் தேர்வு செய்தீர்கள், நன்றி, அவருக்கும் நன்றி தான், உங்களுக்கும் நன்றி நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், என் பாடல்கள் கேட்டு பதிவு செய்து கொண்டிருக்கின்ற சபரிநேயர் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள். மேலும் அனுஷ்யா மேம் அவர்களுக்கும், கீதம் நேசிக்கும் கீதநேசன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றிகள் பல பல பல பல பல பல பல பல பல பல பல கோடிகள் என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா, உங்களுக்கும் பல பல கோடிகள் நன்றிகள். கரு ரகுபதி ஐயாவர்கள், டிஎம் சவுந்தரராஜன் அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், அழகான ஒரு முகத்துடன். சிறப்பு ஐயா, உங்கள் திறமை யாருக்கு வரும். தேன்மொழி முருகன் அவர்கள், நான் விரும்பிய பாடலை தந்தமைக்கு நன்றி, சிறப்பு என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வலம் வர இருப்பது ஐயா, நீங்களே சொல்லுங்கள் ஐயா, இது பாடல் என்ன பாடல், என்ன படம் என்று.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. பாடலை தேர்வு செய்த நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துகள். அந்த படத்திலிருந்தான் அந்த பாடல் ஒலிச்சென்றது. வாழ்த்துகள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஸ்வேதா மோகன் பாடியிருந்தார்கள். சிறப்பான ஒரு பாடலை. சின்ன சின்ன கனவுகள் சின்ன சின்ன குறும்புகள் என்று பாடல் தேர்வு செய்த நாகர்கோவில் மகேஷ் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் அருமையான பாடல் என்று பாராட்டினார்கள். அற்புதம் என்றும் மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம் சூப்பர் என்றும் ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றியும் தெரிவித்துள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார்கள். ரோஜாவை தூவி அற்புதம் என்றும் பாராட்டினார்கள். நன்றி. அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துகள். வாழ்த்துகள் திரைப்படத்திலிருந்து தான் அந்த பாடல். அவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடலை தேர்வு செய்த நண்பருக்கு கைத்தட்டி ஆம் கை கொடுத்து பாராட்டினார்கள். என் மனதை இன்று தொட்ட பாடல் இதுதான். ஆகா, சிறப்பான ஒரு பதிவு. என் மனதை இன்று தொட்ட பாடல் இதுதான் என்று ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் மலர் கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் அவர்களுக்கு மகேஷ் ஐயா அவர்கள் நன்றிகள் தெரிவித்து மகிழ்ச்சியுடன் இருக்கிறார். ஐயா, ஏன் ஐயா இது நன்றியை அடக்க முடியவில்லை என்று நினைக்கிறேன். அவ்வளவுக்கு மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள் நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள். அருமை கரு ரகுபதி ஐயார்கள் பாடலுக்கு இசை வாத்தியத்துடன் போட்டு நடனமாடிக்கொண்டு உற்சாகத்தில் இருக்கிறார். சிறப்பாக. சின்ன சின்ன கனவுகள் நமக்கும் இருக்குது ஐயா, ஆனால் பழிக்க மாட்டேன் என்கிறதே. ஆனால் சின்ன சின்ன குறும்புகள் உங்களிடத்தில் நிறைய இருக்குது ஐயா, அது தெரிகிறது. ரகுபதி ஐயர் இப்போதுதான் சொல்லி முடித்தேன், அதற்குள் குறும்பை கண்முன் கொண்டு வந்து விட்டார். ஆர்த்தி, இது ஆர்த்தி. ரகுபதி ஐயா அவர்கள், என்ன ஐயா இது எனக்கு புரியவில்லை ஐயா, எங்கோ பின்தொடர்ந்து செல்கிறார் யாரையோ எதற்கோ. இருக்கட்டும். நாகர்கோவில் மகேஷ் ஐயர்கள், ஐயையோ ஐயோ ஐயையோ, நாங்களும் ஆடுவோம்ல, ஆடுங்கய்யா ஆடுங்கய்யா, அதற்காக இப்படியா ஐயா, ஒரு அளவு இல்லையா ஐயா. சரி, சுதந்திரம் வாங்கி தந்து விட்டார்கள், உங்கள் விருப்பம், எப்படி வேண்டாலும் ஆடுங்கள். ஆடுவோமே பல்லு பாடுவோமே என்று பாடினார். இதற்காகத்தானா, பரவாயில்லை, இருக்கட்டும். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக வளம் வர இருப்பது சபரி வனவழிவரங்கும் இதயராகும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்பத்தில் இவர் செய்திருந்த படம் காமராசு. காமராசு திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன கண்ணுக்குள்ளி இதோ.

அழகாக மென்மையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. அழகான பாடலை தேர்வு செய்திருந்தார் நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள். காமராசு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. பயிரின் பக்கத்திலிருந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சின்ன சின்ன கண்ணுக்குள்ளே காமராசு திரைப்படத்திலிருந்து. உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரலில் அழகாக ஒலிச்சென்றது. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் அந்த பாடல் என்ற அழகான ஒரு பதிவு. நன்றி ஐயா, நன்றி. ரெட்டையார்பட்டி தீபகுமார் அவர்கள் இனிமையான இசை தந்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி. மிக மிக அருமை என்ற இந்த பாடல் பாராட்டினார்கள். நன்றி. ரெட்டையார்பட்டி தீபகுமார் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் சின்ன சின்ன கண்ணுக்குள்ளே, ஐயா நீங்கள் தெரிகிறீர்கள் அந்த கண்ணுக்குள் இருக்கும் இருக்கும் தெரிவார்கள் தெரிவார்கள் ஐயா நீங்கள் தெரிவீர்கள் சிறப்பு. ரெட்டையார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் கிரேட் அடடா ஆஹா என்றும் பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் இது ஐயா சின்ன சின்ன கண்கள் பயமாக இருக்கிறது ஐயா, பூனையின் கண்ணை வெளியே வந்துவிட்டது என்று நினைக்கிறேன், உள்ளே தள்ளிவிடுங்கள் ஐயா அதை தள்ளிவிடுங்கள் என்று, பாவம் அந்த கண்கள் வெளியே வந்துவிட்டது. சின்ன சின்ன கண்ணுக்குள்ளே தேன்மொழி முருகன் அவர்கள் மிக இனிமை இந்த பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என்று பாராட்டினார்கள். நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயர்கள் சின்ன சின்ன கண்ணுக்குள்ளே அனுஷா மேம் வராங்க ஐயா வரட்டும் வரட்டும் அவர்களுக்கு சந்தோஷமான செய்தி தான் என்று நினைக்கிறேன் வந்துவிட்டார்கள். ராமபுரம் அனுஷா அவர்கள் இதய ராகம் நிகழ்ச்சி சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நம் இயக்குனர் கேசன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதுதான் மின்சாரத்துறையிலிருந்து அதிகாரிகள் வந்து சென்றார்கள். சிறப்பு. உங்களுக்கு இனி இருள் அகன்றி ஒளி வீச தொடங்க இருக்கிறது என்று நினைக்கிறேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ரெட்டையார்பட்டி தீபகுமார் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய இயக்குனர் கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் ஐயா. அனுஷயம் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் யாருக்கு என்று தெரியவில்லை இந்த தேநீர். மகேஷ் மும்பை போனவுடன் டீ கொடுக்க மறந்துட்டார். மும்பை போனவுடன் டீ கொடுக்க மறந்துவிட்டார் அங்கு. ஆமாம், சாயா என்றால் போயா என்று சொல்லிவிட்டிருப்பார்கள் நினைக்கிறேன். சாயா ஐயாது எனக்கு தெரியாது இந்தி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் மேம் இப்போதான் வந்தார்கள். ஆமாம், அனுஷாமம் அவர்களுக்கும் கேதரேசன் ஐயா அவர்களுக்கும் என்னையா இது காஃபியா டீயா என்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஐயா, எடுத்துக்கொள்கிறேன், உங்கள் ஆசையை நிறைவேற்றிக்கொள்கிறேன். சபரிமலை வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டே இருக்கிறது. சின்ன சின்ன சின்ன சின்ன பாடல்கள்லாம் வந்து கொண்டே இருக்கிறது அழகான வரிகளில். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சின்ன சின்ன சொல்லெடுத்து ஒரு பாடல் வருகிறது, அதையும் கேட்போமா நேயர் சொந்தங்களே.

0: சொன்ன சொல்லில் குற்றமில்லை சுத்தம்
1: சின்ன சின்ன கண்ண
0: சின்ன சின்ன சொல்லெடுத்து சொந்தம் சொல்ல நீ.

ராஜ்குமாரன் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. சின்ன சின்ன சொல்லெடுத்து அந்த பாடல் ஒலிச்சென்றது. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் விருப்பத்திற்காக அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பதிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் சூப்பர் பாடல் என்று பாராட்டினார்கள். நன்றி ஐயா, உங்கள் பாடல் தானே சூப்பராகத்தானே இருக்கும். ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் அற்புதம் என்றும், ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிச்சென்றது என்றும், ரெட்டியார்பட்டி தீபகுமார் அவர்கள் பாடல் மிக அருமை மகிழ்ச்சி என்றும் பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் மக்கள் திலகம், மக்கள் திலகமா ஐயா, நடிப்பு நடிகர் திலகம் இது என்ன ஐயா இவர் பெயர், பிரபு அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள் சிறப்பாக. ரகுபதி ஐயா அவர்கள் ஐயா என்ன ஐயா காட்சி இது

இந்த அலங்கோலம் எதற்காக? வருத்தப்படாதீர்கள் ஐயா, வருத்தப்படாதீர்கள். இன்று இல்லை என்றால் நாளை ஆகிறது, அதற்காக இப்படியா? வேண்டாம் வருத்தம். ராமபுரம் மனுஷா அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வாங்கியுள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல், அருமை என்று பாராட்டினார்கள். ராமபுரம் மனுஷா அவர்கள் பொன்னாடை போர்த்தி பரிசு வழங்குகிறார்கள், அருமையான பாடல் என்று. கரூர் ரகுபதி ஐயா சரிதான் ஐயா சரிதான் என்று பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் சின்ன சின்ன சொல் எடுத்து சொந்தம் அந்த பாடல் ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து. கே ஜே ஜெயசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி அவர்கள் குரலில், இசை இளையராஜாவில் குரலில் அழகாக இசையில் அழகான பாடல் ஒலி சென்றது என தெரியவில்லை, சின்ன சின்ன தடுமாற்றங்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் இனிமையான இதமான பாடல் என்றும், கேட்கவே ஆனந்தமாக இருக்கு என்று பாராட்டினார்கள். நன்றி. ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் மிக மிக அருமை என்று பாராட்டினார்கள். சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் நான் வரமாட்டேன். ஏன் ஐயா, கொஞ்சம் வந்து போங்கள் ஐயா. ஏன் ஐயா இந்த தயக்கம், வாருங்கள் ஐயா வாருங்கள், தங்கள் வரவை அன்புடன் எதிர்நிற்கிறோம். ரெட்டியார்பட்டி தீபக்குமார் அவர்கள் பாடலுக்கு ஸ்டார் வழங்கியுள்ளார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் நன்றி. கே ஜெயசுதாஸ் அவர்களுக்கும் நன்றி. எஸ் ஜானி அவர்களை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் மகிழ்ச்சி. நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள் ஐயோ மந்திரித்து விட்ட கோழி இதுதானோ என்ன ஐயா இது வசனம், எனக்கு வசனம் தெரியவில்லை. கரு ரகுபதி ஐயாவர்கள் உடனே வசனமடா முக்கியம், படத்தை பாருடா என்று சொல்கிறார் என்று நினைக்கிறேன். ஆனால் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஐயா. சிறப்பு. பாடலை கேட்டு மகிழ்ந்த அத்தனை நிஜங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு சபரி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக

பழமையான ஒரு பாடல், இனிமையான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியமாய் அந்த பாடல், தேன் நிலவு திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் வெளிச்சென்றது. இசை ஏஎம் ராஜா இசையமைத்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். பகிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், ஆஹா ஜக்கம்மா சொல்கிறா ஜக்கம்மா சொல்கிறா என்று நினைக்கிறேன், அதுதான் ஐயா எனக்கு தெரியவில்லை, அடி ஆத்தி என்று பதிவிட்டுள்ளார் நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள். சிறப்பாக ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துள்ளார்கள். நன்றி நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் தேன்மொழி அக்காவிற்கு பிடித்த பாடல் என்று பாராட்டினார்கள். ராமவர் அனுஷா அவர்களும் மகிழ்ச்சியாக பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியமாய் சிறந்த ஒரு மயில் நடனமாடிக்கொண்டு உற்சாகத்தில் இருக்கிறது. ரெட்டியார்பட்டி தீபாகுமார் அவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி தெரிவித்துள்ளார்கள். கைத்தட்டி பாராட்டினார்கள் ராமவர் அனுஷா அவர்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள் சின்ன சின்ன கண்ணிலே வண்ண வண்ண ஓவியம் தேன்நிலவு இசை ஏ எம் ராஜா என்று பாராட்டார்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் தேன்நிலவு படப்பாடல் இனிமை பழமையிலும் ஒரு இனிமை என்று பாராட்டி நன்றி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பான ஒரு பாடல். நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள் மோனாலிசா, ஆம் மோனாலிசாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். பாடலை கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சுகளுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ இதோ.

பாடலை கேட்டு நாகர்கோவில் மகேஷ் ஐயாவிற்கு என்னதான் புன்னகையோ, அவர் சிரித்து மகிழ்ச்சியுடன் இருப்பார் என்று நினைக்கிறேன். பாடலை கேட்டு அனைவரும் மகிழ்ச்சியாகத்தான் இருப்பார்கள். அழகான ஒரு பாடல். வாழ்க்கை படகு என்ற திரைப்படத்திலிருந்து பி பி சீனிவாஸ் அவர்களின் குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் பாடல் ஒலிச்சென்றது. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ என்று. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், நான் வரைந்த ஓவியம் எப்படி இருக்குது? அழகாக இருக்கு ஐயா, அழகாக இருக்குது. மோனிஷாவின் மோனாலிசா என்ற இது புகைப்படம் என்று நினைக்கிறேன். இதற்கு ஒரு தத்துவம் என்று ஏதோ ஒன்று சொல்லுவார்கள், எனக்கு தெரியவில்லை ஐயா. சிரித்தபடி பார்த்தால் சிரித்து கொண்டிருக்கும், அழுதபடி பார்த்தால் சோகமாக இருக்கும் என்று நினைப்பார்கள் நினைக்கிறேன், எனக்கு தெரியவில்லை. மற்றொன்று, புருவம் இல்லாது வரைந்திருப்பார்கள் என்று சொல்வார்கள், புருவம் இருக்காது என்றும் கூறுவார்கள், எனக்கு தெரிந்தது. ராம்பரன் அவர்கள், நீங்கள் வரைந்த ஓவியம் சூப்பராக இருக்கு தம்பி என்று பாராட்டினார்கள், சிறப்பு. நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள், சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் என்ற பாடல் வரிகளையும் வாழ்க்கை படகு என்ற படத்தையும் பாடியவர்களையும் இசையமைத்தவர்களையும் தந்துள்ளார் சிறப்பையா. ராமபுரம் மனுஷர்கள், ஆஹா ஆஹா, அழகான அருமையான பாடல், பி பி சீனிவாஸ் குரலில் பாடல், சூப்பர் என்று பாராட்டினார்கள், நன்றி. தென்மொழி முருகன் அவர்கள்,

கேளடா என்று அழகாக பதிவிட்டுள்ளார்கள். சிறப்பாக மகிழ்வும் அன்பும் நன்றியும் தெரிவித்துள்ளார்கள் தென்மொழி முருகன் அவர்கள். அழகு நாகர்கோவில் மகேஷ் ஐயாரில் என் விருப்பப்பாடல் அனைத்தையும் பொறுமையாக இருந்து பதிவு செய்த சபரி நேயர் அனைவருக்கும் மற்றும் என் விருப்பப்பாடல் தந்த அனுஷயா மேம் அவர்களுக்கும் நம் முதல்வர் கீதநேசன் ஐயோ அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள் பல பல என்று பாராட்டினார்கள். நன்றி நன்றி ஐயா நன்றி. அறிவழகன் ஐயாரில் நிகழ்ச்சி இன்னுமா முடியல இன்னும் முடியல முடியாது ஐயா முடியாது முடியாதையா முடியாது நிகழ்ச்சியும் பாடலும் முடியாது என்ன படம் தெரியவில்லை. நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக கரு ரகுபதி ஐயாவின் விருப்பத்திற்காக அவரும் எனக்கு ஒரு பாடல் இந்த சின்ன சின்ன பாடலை தாருங்கள். அவருக்குள் ஒரு காதல் வந்துள்ளது. பெரிய பெரிய காதலெல்லாம் இல்லை சின்ன சின்ன காதல். ஆம் உன்னில் எண்ணில் உள்ளது காதல் ஒவ்வொரு உயிரும் செய்வது காதல் உலகம் முழுதும் உலவும் காதல். ரகுபதி ஐயா அவர்களுக்கு சின்ன சின்ன காதல் கண்ணுக்குள்ள காதல் முத்து முத்து காதல் இது புத்தம் புது காதல் என்று இந்த பாடலை தாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இது வருகிறது ஐயா உங்களுக்காக அல்ல அனைவருக்காகவும்.

உண்மையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

அழகான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. ஒன்ஸ் மோர் திரைப்படத்திலிருந்து. அதற்காக பாடலையும் ஒன்ஸ் மோர் என்று கேட்டுவிடாதீர்கள் நேர் சொந்தங்களே. பயிரின் பக்கத்தில் இணைந்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள், தேன்மொழி.

முருகன் அவர்கள் நிகழ்ச்சி இன்னுமா முடியலை என்று கேட்டதற்கு நம் ஐயா வந்துட்டாலே அப்படித்தான், அதுதான் அப்படித்தான் போகிறது. ராம ரமேஷ் அவர்கள் நாளை வரும், நாளையும் இதய ராகம் நிகழ்ச்சி தொடருமா? ஓ, நாளை வரை இதய ராகம் நிகழ்ச்சி தொடரும் என்று நினைத்து விட்டேன். தேன்மொழி முருகன் அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்தில் வாழ்த்துகள் நன்றிகளும் தெரிவித்து ரோஜாவை தூவி வாழ்த்துகிறார்கள். மகிழ்ச்சி. கரூர் ரகுபதி ஐயா அவர்கள் பாடலை வழங்கியிருக்கு மிக்க நன்றி என்று நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி உங்களுக்கு தான் ஐயா. ரகுபதி ஐயா, ரகுபதி ஐயா, பிரேமிச்சி சூடையா, பிரேமல்லேது நூலேது மேமேலேது லோக்கமல்லேது, அதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா? இருக்கட்டும். தேன்மொழி முருகன் அவர்கள் அற்புதம், கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்று பாராட்டினார்கள். கரூர் ரகுபதி ஐயர்கள், ஆஹா, இரு சக்கர வாகனத்தில் கிளம்பிவிட்டாங்க ஐயா, கிளம்பிவிட்டாங்க, எங்கென்று தெரியவில்லை, கேட்கக்கூடாது, போகும்போது எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. பாடலுக்கு ஏற்றார்போல் இசையமைத்து கொண்டு அருமையாக பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். மகிழ்ச்சி. தேன்மொழி முருகன் அவர்கள் பாடலை வழங்கியதற்கு நன்றி. அருமை, சூப்பர் என்றும் பாராட்டினார்கள். சிறப்பு, மிகச் சிறப்பு என்றும். நாகர்கோவில் மகேஷ் ஐயார்கள், தீரன் படம் சின்ன சின்ன கண்ணாசிவில் நிச்சயம் மலம் வருகிறது ஐயா, உங்களுக்காக, அனைவருக்காகவும். தேன்மொழி முருகன் அவர்கள் உற்சாகமான பாடலை தேர்வு செய்த உள்ளத்துக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். நன்றி, நன்றி. ராமரானிஷ் அவர்கள் அழகான அருமையான பாடல் ஒன்ஸ் மோர் படத்திலிருந்து சிவாஜி நடிப்பில் மலேசியா வாசுதேவன் குரலில் இந்த பாடல் கேட்ட ரகுபதி தம்பி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள் தெரிவித்துள்ளார்கள். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, நன்றி. ரகுபதி ஐயர்கள் இதயம் கிடைந்த வாழ்த்துக்கள், ஆஹா, சிறப்பான ஒரு பதிவு, மகிழ்ச்சி ஐயா. ராமரானிஷ் அவர்கள் முதலமைச்சர் விஜய் அவருடன் சிவாஜி சார் நடித்த படம் இது என்று பாராட்டினார்கள். பதிவிட்ட நெஞ்சத்துக்கு நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள், ரகுபதி ஐயாவர்கள், நீங்கள் தான், நாங்களும் வண்டியில் போவோம், நீங்கள் தான் வண்டியில் போவீங்களா என்று காற்றாடி, ஆஹா, இதை நாங்கள் சின்ன வயசில் மிதிவண்டியில் வைத்து கொண்டு ஓடி சென்ற காலம் ஐயா, இப்பொழுது நீங்கள் ஸ்கூட்டியில் ஓட்டி சென்று காத்தாடி விட்டு கொண்டிருக்கிறீர்கள், பறந்து விட போகிறது, பார்த்துக்கொள்ளுங்கள் ஐயா. தேன்மொழி முருகன் அவர்கள் சிறப்பான பாடல் அருமை என்றும், ரகுபதி ஐயாவர்கள் ஏனோ தெரியல முகம் கொணுகிறது, நாங்களும் வண்டியில் போவோமில்லை என்று சொன்னதற்கு வேணாம் ஐயா, வாய் சுளிக்கப் போகிறது, பார்த்துக்கொள்ளுங்கள். ராமரானிஷ் அவர்கள் சரோஜா தேவி இந்த படத்தில் நடித்திருப்பார், ஆமாம். ரகுபதி ஐயாவர்கள் ஏனோ மறைந்து செல்கிறார். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? இருக்கட்டும், பரவாயில்லை, நீங்கள் மட்டும் சென்றால் பரவாயில்லை, உடன் ஒருவரையும் அழைத்து செல்கிறீர்களே ஐயா. நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள் வெறித்தனமாக இருக்கிறார் அந்த முகசுளிப்பிற்கு. சும்மா விளையாட்டத்தை ஐயா, நீங்கள் அதுக்கவசம் வெறி கொண்டு எதனால் செய்துவிட போகிறீர்கள்? வேண்டாம், கைப்புள்ள அத்தரை கிளம்பிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. தேன்மொழி முருகன் அவர்கள் வேற லெவல், ஆஹா, அருமை என்று பாராட்டினார்கள். நாகர்கோவில் மகேஷ் ஐயா அவர்கள், இதுதான் போட்டி மனப்பான்மையோ? எது, வண்டியில் செல்வது ஒரு போட்டியா? போட்டி எல்லாம் வேண்டாம், சாதாரணமாக இருப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு பாடல், அடுத்த பாடலாக ஒரு பாடல் வளம் வருகிறது. என்ன படம் என்று தெரியவில்லை எனக்கு, கண்டுபிடிங்கள் நேர் சொந்தங்களே.

0: இப்போது ஒலிக்கும் பாடல் தீரன் திரைப்படம். ஆமாம், தீரன் திரைப்படத்தில் சின்ன சின்ன கண் அசைவில் நாகர்கோயில் மகேஷ் ஐயாரும் இருப்பதற்காக.
1: என்னடி கள்ள காட்டுற,

0: என்ன கிஃப்ட் வாங்கணும்?
1: போஷ்டம் போஷ்டம் போஷ்டமா?
0: என்ன ஏன் இஷ்டம்னா அப்புறம் நீ எதுக்கு?
1: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறது

0: மாமா அப்படியே கழுவி கொடுத்துறேன்.
1: இதுக்கு தாண்டி பொண்டாட்டிகளுக்கு வேலை செஞ்சு தரக்கூடாதுன்ற
0: இதுக்குதான் பொண்டாட்டி எதிர்த்து பேசக்கூடாதுங்கிறது. நல்லா இருக்கு நல்லா இருக்கு.

வீரன் திரைப்படத்திலிருந்து ஒரு இதமான இனிமையான அழகான ஒரு பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். சிறப்பான ஒரு பாடல், மகிழ்ச்சி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்களுக்கு நன்றி. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவர்கள் சூப்பர் பாடல் என்று பாராட்டுள்ளார்கள், நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் இன்று இதே ராகம் நிகழ்ச்சியும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியும் இணைந்து நடத்தியதற்கு இயக்குனர் ஐயாவுக்கு நன்றிகள் பல. அழகான ஒரு பாடல் தான் வழி சென்றது. நான் கூறியது போல இந்த பாடல் என்ன படம் என்று கூறுங்கள் நேர் சொந்தங்களே.

சின்ன சின்ன நடை நடந்து அம்மா என்று அழைத்தால் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது பாருங்களேன். சிறப்பான ஒரு பாடல். காவேரியின் கணவன் என்று சிறப்பான ஒரு பதில் தந்துள்ளார்கள். நிச்சயம் அதுதான் சரியான உடை. நாகர்கோவில் மகேஷ் ஐயாவின் விருப்ப பாடல் தந்த கிருணேசன் ஐயாவுக்கு என் மனம் நிறைந்த நன்றி தெரிவித்துள்ளார். நன்றி ஐயா, உங்கள் பாடல் இன்று வளம் வரச் செய்ததற்கு உங்களுக்கும் நன்றி. அழகான பாடல்கள் தொகுத்துள்ளீர்கள். சின்ன சின்ன பாடல்களாக இருந்தாலும் அழகாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி. தேன்மொழி முருகன் அவர்கள் காவேரியின் கணவன் என்று முருகனின் மனைவி தெரிவித்துள்ளார்கள். சிறப்பாக தேன்மொழி முருகன் அவர்கள் மனதை தொட்ட பாடல், மிக மிக இனிமை இந்த பாடல் என்று பாராட்டினார்கள். ராம் ராணிஷா அவர்கள் சிறப்பு, மிக சிறப்பு என்றும் பாராட்டினார்கள். பாடலை கேட்டு வாய்த்து நெஞ்சங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு பாடல், சின்ன சின்ன பாடல்.

அழகான பாடல் கேட்டு மகிழ்ந்தோம் நேர் சொந்தங்களே. சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் வேண்டும் என்றும், சின்ன சின்ன கண்ணா என்றும் பாடல்கள் ஒளிச்சென்றது. பதிரின் பக்கத்திலிருந்து ரகுபதி ஐயா அவர்கள் அடி ஆத்தி என்று பாராட்டுள்ளார்கள். சிறப்பு ராகவ ராஜா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் என்ன வேண்டும், சிங்கார மொழி சொல்லும் கண்ணு வேண்டும். காற்று ரோஜா திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒளிச்சென்றது. இதற்கு முன் பாடல் ரகுபதி ஐயா அவர்கள் கண்ணனை கண் முன் கொண்டு வந்துள்ளார்கள்.

யார் ஐயா இது? திருப்பூர் சொந்தமா ஐயா? அப்படிதான் நான் நினைக்கிறேன், தெரியவில்லை எனக்கு. தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்கவே ஆனந்தமாக இருக்க சிறப்பு மிக மகிழ்ச்சி என்றும் பாராட்டினார்கள். மற்றும் பி சுசிலா அவர்கள் குரலில் அதுக்கு முன்வழித்த பாடல் கிளிஞ்சல்கள் திரைப்பட பாடல் அருமை என்றும், யார் குட்டி பாப்பா அழகாக இருக்கு என்று பதிவும் போட்டுள்ளார்கள், சொல்வார் என்று நினைக்கிறேன் ரகுபதி ஐயா அவர்கள். தேன்மொழி முருகன் அவர்கள் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர், அற்புதம் என்று பாராட்டினார்கள். நிகழ்ச்சிக்கு அடுத்த பாடலாக ஒரு பாடல், இது என்ன படம் என்று தெரியவில்லை,

வானொலி வழங்கும் இதய ராகம் நிகழ்ச்சி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன சின்ன சின்ன என்ற பதத்தில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக காற்றுக்கென்ன வேலி என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன சின்ன என்ற இந்த பாடல் இதோ நிகழ்ச்சிக்கு நிறைவு பாடலாக